ஏதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹதய தமனிகளிலேதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹதய தமனிகளில் அவையில் உணரும் ஒரு புதிய புலக மதலகரி ஒழுகி வரும் அரிய

சாந்தனம் 90.4 FM. டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மியூசிக்.

பிறந்துட்டோமேண்ணா, இது சிவன் இருக்கிற இடம், எழுத கூடாது. சாவையே வரமா வாங்கிட்டு வந்திருக்கிற, நீ யாருன்னு தெரியுமா? அந்த சிவனோட மகன்டா. இவன் பொழப்பு நியாயம்லாம் அந்த சுடுகாட்டுல தான்.

காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: பதினெட்டாம் படிமுகளில் வாணரலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே
1: சரணமையப்பா ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப